திருமால் திருவடி போற்றி போற்றி. திருமால் அடியார்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த அடிக்காலை வணக்கம். புரட்டாசி கோவிந்தன் விரதத்தையொட்டி நாள்தோறும் இந்நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் அரங்கநாடன் ஆராதனை எனும் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்பீர்கள். சிறப்பு நிகழ்ச்சி வரிசையில் இதோ முதலில் வரும் பக்தி மிகும் இந்த

0: அரங்கநாடன் ஆராதனை எனும் சிறப்பு நிகழ்ச்சி வரிசையில் வழக்கப்படியாக வருவது ஓர் உரை. உரையை ஆற்றுபவர் ரோசில் திருத்தணி திருமுருகன் திருக்கோவிலில் திருப்பணியாற்றி வரும் சுவாமி ஐயப்பன் குருக்கள் அவர்கள்.
1: சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தாம். அன்பர்களே, வணக்கம். நான் இன்று பேசவிருக்கும் தலைப்பு பூதத்தாழ்வார். பூதத்தாழ்வார் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய பன்னிரு ஆழ்வார்களுள் ஒருவர். முதல் ஆழ்வார்கள் எனப் போற்றப்பட்ட மூன்று ஆழ்வார்களுள் ஒருவராக விளங்கினார். மாமல்லபுரத்தில் பிறந்த இவர் வைணவ நூல்களின் தொகுப்பான 4000 திவ்ய பிரபந்தங்களில் உள்ள 2 திருவந்தாதியை பாடியுள்ளார். இது 100

பெண்பாக்களால் ஆனது. இவர் திருக்கடல் மல்லை என்று அழைக்கப்படும் மாமல்லபுரம் தலசயனப் பெருமாள் ஆலயத்திற்கு அருகில் குறுக்கத்தி பந்தலில் நீலோத்பவ மலரில் ஐப்பசி மாதம் அவிட்டம் நட்சத்திரத்தில் அவதரித்தார். சில ஆழ்வார்கள் திருமாலின் கையிலுள்ள ஆயுதங்களின் அம்சங்களாக அவதரித்தவர்கள் என்பது வைணவ சம்பிரதாய நம்பிக்கை ஆகும். அதன்படி பூதத்தாழ்வார் கௌமோதகி எனப்படும் திருமாலின் கதாகுதத்தின் அம்சமாக கருதப்படுகிறார். பொய்கை ஆழ்வார் மற்றும் பேயாழ்வாரின் சமகாலத்தில் வாழ்ந்தவர் பூதத்தாழ்வார் ஆவார். பன்னிரு ஆழ்வார்களில் இவர்கள் மூவரும் முதல் மூன்று ஆழ்வார்களாக போற்றப்படுகின்றனர். பூதத்தாழ்வார் திருக்கோவிலூருக்கு உலகளந்த பெருமாளை தரிசிக்கச் சென்றபோது மழையின் காரணமாக மிருகண்டு முனிவரின் திருமாளிகையில் ஒதுங்கினார். இவருக்கு முன்பே அவ்விடத்தில் இருந்த இடைக்கழியில் ஒதுங்கியிருந்த பொய்கையாழ்வாரை பார்த்து, இருளில் யார் என அறியாமல் உள்ளே வரலாமா எனக் கேட்டார். பொய்கையாழ்வாரும், ஒருவர் உறங்க இருவர் அமர இடம் உள்ளது எனக் கூறி இவரை உள்ளே அழைத்து அமர வைத்தார். திருமாலின் திருவுளப்பாங்கின் வண்ணம் சற்று நேரத்தில் பேயாழ்வாரும் அவ்விடம் வந்து சேர்ந்து மழைக்காக ஒதுங்கினார். பேயாழ்வாரும் ஏற்கனவே உள்ளே அமர்ந்திருக்கும் இவர்களிடம் தானும் உள்ளே வரலாமா எனக் கேட்க, இவர்கள் இருவரும், இருவர் அமர மூவர் நிற்க இடம் உள்ளது உள்ளே வாருங்கள் எனக் கூறி அழைத்து கொண்டனர். மூவரும் இருளில் நின்று கொண்டிருக்கும் போது திருமாலின் திருவிளையாடலால் நான்காவதாக ஒருவர் நெருக்கமாக நிற்பதாக இம்மூவரும் உணர்ந்தனர். நெருக்கத்தின் காரணத்தை அறிய வேறு விளக்கு இன்மையால் பொய்கையாழ்வார் வையம் தகழியா எனும் பாடலில் பூமியாகிய தகழியில் கடல் நீரை நெய்யாக கொண்டு சூரியனை விளக்காக ஏற்றினார். பூதத்தாழ்வார், அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் என்று அந்தாதி நடையில் நூறு செய்யுள்களை பாடினார். பூதத்தாழ்வாரின் பாடல்கள் இரண்டாம் திருவந்தாதி எனப் போற்றப்படுகிறது. இவ்விரண்டின் ஒலியால் இருள் அகல நெருக்கத்திற்கு காரணமான இறைப்பொருளை கண்டனர். பின் மூவரும் அப்பொருளின் சொரூபத்தை அறிந்து அனுபவித்து ஆனந்தம் அடைந்தனர். இவ்வரலாற்றின் உட்பொருள் யாதெனில், பொய்கையாரின் செயல் புற இருளை நீக்கியது, பூதத்தாழ்வாரின் செயல் அகையிருளை நீக்கியது. அகையிருள் புற இருள் இவ்விரண்டும் நீங்கினால் பரமனை காணலாம் என்பதாகும். தம்மை போல் தவம் செய்தவர் யாரும் இல்லை என்றும், தாமே ஏழு பிறவைகளிலும் தவமுடையவர் என்றும் பெருமை கொள்கிறார் பூதத்தாழ்வார். இதற்கு காரணம் கூறுவாராய், யானே தவம் செய்தேன் ஏழ் பிறப்பும் எப்பொழுதும் யானே தவம் உடகேன் எம்பெருமான் யானே இருந்தமிழ் நன்மாலை இணையடுக்கே சொன்னேன் பெருந்தமிழன் நல்லேன் பெரிது. அதாவது பெருமானின் இணையடிகளுக்கு பெருமை வாய்ந்த தமிழால் மாலை தொடுத்து அணிவித்தமையால் தாம் பெருந்தமிழனான பெருமையினை பெருந்தமிழன் நல்லேன் பெரிது எனக் கூறி பெருமிதம் அடைகின்றார். தம் நினைவிலும் கனவிலும் காண்பது திருமாலையே என்பதனை, பகல் கண்டேன்
நாரணனை

0: கண்டேன், கனவில் மிகக் கண்டேன், மீண்டு அவனை மெய்யே மிகக் கண்டேன். ஓன் திகழும் நேமி ஒளி திகழும் சேவடியான் வான் திகழும் சோதி வடிவு எனப் பாடுகிறார். வேதத்தின் பொருளும் முடிவும் நாராயணனின் நாமமே. வேதத்தை ஓதாவிட்டாலும் மாதவன் பேர் சொன்னால் போதும், அதுவே வேதத்தின் சாரம் என்பது பூதத்தாழ்வாரின் முடிவு. அதனை தமது திருவந்தாதியில் ஒத்தின் பொருள் முடிவும் இத்தனையே உத்தமன் பேர் ஏத்தும் திறமருமின் ஏழைகள் ஒத்ததனை வல்லீரேல் நன்று அதனை மாட்டீரேல் மாதவன் பேர் சொல்லுவதே ஒத்தின் சுரக்கு எனப் பாடுகிறார். நாமும் பூதத்தாழ்வார் காட்டிய வழியில் நாராயணின் நாமங்களை நாவாரப் பாடி அனைத்து வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து வீடு பேறு பெறுவோமாக. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.
1: புரட்டாசி கோவிந்தன் விரட்டியொட்டி மொரிஷியசு வானொலியில் நாம் வழங்கிய அரங்கநாதன் ஆராதனை எனும் சிறப்பு நிகழ்ச்சி பக்தி மிகும் பாடலுடன் நிறைவு பெறும். அடுத்த நிகழ்ச்சியை நாம் உங்களை மீண்டும் சந்திப்போம். அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் எமது உளம் நிறைந்த நன்றி வணக்கம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவி.

அரங்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5 நாடிய போட்டு மெகாட்ஸ் 98.6 98.2 எப்பன் மலை வரிசைகளிலும் காலை தோறும் 7 முதல் 8 மணி வரை உங்கள் தேனி சார்கம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வழக்கமாக காலை தோறும் இதே இடத்தில் இடைச்சனல் உங்களை முழுக்க உங்கள் விருப்பமான இனிய பாடல்களை நாம் அன்புடன் வழங்குகின்றோம். இன்றைக்கு புதன்கிழமை அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி. பிறரே மனநோக அட வைத்து பார்ப்பவர்கள் தங்கள் கண்களிலும் கண்ணீர் உண்டு என்பதை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. பிறரது அவமானத்தில் நகழ்ச்சி கொண்பவர்கள் தாங்களும் அந்த சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்க வேண்டும் என்பதை மறந்து விடக்கூடாது.

പല്ലാണ്ട് പല്ലാണ്ട് പള്ളായിരത്താണ്ട് പഴക്കോടി നൂറായിരം വള്ളാണ്ട് തിന്തോള് മണി വന്ന உசவதி செவத்திற்கு அப்பு அடியோமோடும் நன்னோடும் பிரிவென்ற ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் வலும் ஆர்வினில் வாழ்கின்ற மகையும் பல்நாடு வடிவா சோதி வளத்தோடையும் சுதராடையும் பல்லாண்டு படிப்போர்ப்புக்கு முடங்கும் அப்பாஞ்ச சந்தியமும் பல்லாண்டே பல்லாண்டே பல்லாண்டே.

இறைவனின் திருவருளோடும் திருமலையில் வெற்றிருக்கும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளின் அருளோடும் இந்த அடகான காலைப்பொழுதில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நம்முடைய சிந்தனையும் மனதையும் இறைவனின் திருவடிகளில் சமர்ப்பிக்கும் ஓர் அற்புதமான ஆன்மீக விஷயத்தை பற்றி, இதுதான் நம்முடைய புரட்டாசி மாத கோவிந்தன் விரதத்தின் மகத்துவம். தமிழ் மாதங்களில் புரட்டாசி மாதம் என்பது பெருமாளுக்கு மிகவும் சிறப்பான மாதமாக பக்தர்களால் போற்றப்படுகிறது. இந்த மாதத்தில் பல பக்தர்கள் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து திருமாலையும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாளையும் வழிபடுகின்றனர். விரதம் என்பது வெறுமை உணவை தவிர்ப்பது மட்டுமல்ல, நம்முடைய மனதை தூய்மைப்படுத்தி கோபத்தை குறைத்து பொறுமையை வளர்த்து நல்ல சிந்தனைகளுடன் வாழ்வதற்கான ஒரு ஆன்மீக பயிற்சி.

நம்முடைய உடல்களிலிருந்து வெளிவரும் ஒவ்வொரு கோவிந்தா என்ற நாமமும் நமக்கு இறைவனை நினைவூட்டும் ஓர் இனிய பக்தி அனுபவமாகவும், கஷ்டம் வரும்போது கோவிந்தா, கவலை வரும்போது கோவிந்தா, மகிழ்ச்சி கடுக்கும் போது கோவிந்தா என்று சொல்லும் போதும் கோவிந்தா, வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நம்பிக்கையை இழக்காமல் இறைவனை நினைத்து நம்முடைய கடமைகளை நேர்மையாகச் செய்வதை உண்மையான பக்தியின் அழகாகும்.

0: இன்று காலை சிந்தனை பொறுமையும் ஒரு பாடம்தான். வறுமை மட்டுமே தொடர்ந்து போவதில்லை, இல்லாமை எனும் நிலை மாற இயலாமை என்ற எண்ணம் மாற வேண்டும். அடிக்கிற காற்றை சுவாசிக்க உன்னால் மட்டுமே முடியும். இன்னும் போராடும் சக்தியோடு நிறந்தால் வெற்றி நிச்சயம்.
1: Wave RJ Sundaram from 7 a.m. to 8 a.m. Jaini Seyarangam. Jaini Seyarangam.
0: அனைவருக்கும் எமது ஓரம் ஃப்ரீவானொழியில் வழக்கமாக இந்த அதிகாலையில் வருக வருக என்று அன்புடன் நாம் நல்வருக்கின்றோம். சரி, நீங்கள் நல்லிருக்கீங்களா? நீங்கள் யாவரும் நலம் என்று நம்புகின்றோம். இனி நவராத்திரி விரதத்தினை ஒட்டி உங்களுக்காக இந்த சிறப்பு நிகழ்ச்சி அளிப்பதில் பெருமகிழ்ச்சியுடன் கொள்கின்றோம். இறைவனின் இனிய திருவளோடும் அன்னை பராசக்தியின் அருளாசியோடும் உங்கள் அனைவரும் இந்த இனிய காலை வேளையில் சந்திப்பதில் மன்றட்ட மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய இந்த புனித காலை வேளையில் நவராத்திரி விரதத்தின் ஆன்மீக மகிமையை நினைவு கூர்ந்து அன்னை ஆடி பராசக்தி மனதார வழிபட்டு நமது நாளை இனிதாக தொடங்குகின்றோம். நவராத்திரி என்பது வெறும் 9 நாட்கள் கொண்டாடப்படும் ஒரு திருவிழா மட்டுமல்ல, அது மக்கள் ஏற்கும் தீய எண்ணங்களை அகற்றி நல்ல எண்ணங்களை வளர்த்து மனதில் அன்பையும் பொறுமையும் நம்பிக்கையையும் வளர்க்கும் ஓர் ஆன்மீக பயனாகும்.

அன்னை துர்க்கை நமக்கு துடிச்சலை தருகிறாள். அன்னை மகாலட்சுமி நம் வாழ்வில் வளத்தையும் நலத்தையும் அருளுகிறாள். அன்னை மகா சரஸ்வதி நமக்கு ஞானத்தையும் கல்வியையும் வழங்குகிறாள். இந்த மூன்று சக்திகளின் அருளையும் வேண்டி நமது வீடுகளிலும் உள்ளங்களிலும் இறையருள் நிறைந்திருக்க பிரார்த்திக்கின்றோம்.

அன்பர்களே, இப்போது இந்த புனிதமான நவராத்திரி காலத்தில் புரட்டாசி மாத கோவர்தன் விரதத்தில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நமது அன்பு தாய்நாடு மொரிஷஸின் நலனுக்காகவும் அமைதிக்காகவும் வளமான எதிர்காலத்திற்காகவும் மனமுருகி நாம் வணங்குகின்றோம். பல இனங்கள், பல மொழிகள், பல மதங்கள், பல கலாச்சாரங்கள் இணைந்து வாடும் அழகான நாடு நமது மொரிஷஸ் நாடு. நமது வழிபாட்டு முறைகள் வேறுபட்டிருக்கலாம், நாம் பேசும் மொழிகள் வேறுபட்டிருக்கலாம், ஆனால் நாம் அனைவரும் விரும்புவது ஒன்றுதான்: நிம்மதியான வாழ்க்கை, பாதுகாப்பான குடும்பம், மகிழ்ச்சியான குழந்தைகள், அமைதியான நாடு.

அமரலி நவராத்திரி விரதம் இருக்கின்றோம் என்றால் உணவை மட்டும் தவிர்ப்பதோ அல்லது குறிப்பிட்ட உணவுகளை மட்டும் உட்கொள்வதோ அதன் முழுமையான அர்த்தம் அல்ல. உண்மையான விரதம் என்பது நமது மனதையும் எண்ணங்களையும் செயல்களையும் துண்டிப்படுத்துவதாகும். நாம் விரதம் இருக்கும் இந்த புனிதமான நாட்களில் கோபத்தை குறித்து பொறுமையை வளர்த்துகின்ற கொள்வோம். மற்றவர்களை புண்படுத்தும் வார்த்தைகளை தவிர்ப்போம். பசித்தவர்களுக்கு உணவு அளித்து இயன்றவர்களுக்கு உதவு செய்வோம். பெற்றோர்களையும் பெரியோர்களையும் மதிப்போம். இறைவனை நினைத்து நமது தவறுகளை உணர்ந்து நல்ல வழியில் வாழ முயற்சிப்போம்.

0: many more happy returns of the day.
1: இன்றைக்கு புதன்கிழமை அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி இன்றைக்கு வக்வா வசிக்கும் திரு கிருஷ்ணா பாபு அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய மனைவி அம்பாள், மேலும் கமல்யா, அக்கா தேவகி, சரோஜினி, செங்கன், இளன்ன, கிவினா, பழனி, சிந்தான பாபு குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பில் வீட்டுக்களை கோருகின்றார்கள். இதே பாட்டை நாம் லண்டன் வசித்து வரும் நாயகி ஷாலினி, மேலும் கமலா, தியா, அதிசன் ஆகியிருக்கும் அம்முடன் நாம் வழங்குகின்றோம். இன்றும் ஆசினால் உரைச் சேர்ந்த திருமதி அனிதா சுக்கலிங்கம் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். துணைவன் மனோகரன், ஆத்மா, ராஜன், சிந்தி, கேசவன், மணிமாலை ஆகியோரின் சார்பில் வட்டுக்களை கூறுகிறார்கள். அடுத்த படையில் நம் பொது சாபுரை சேர்ந்த சிவன் தயாலு தனது பிறந்தாற்றை நம் அன்புடன் வழங்குகின்றோம். மேலும் இன்றும் விஜித்தோமோ உரை சேர்ந்த திருமதி உமா அகங்கது அவரது பிறந்த விழாவை கொண்டாடி இருக்கிறார். அழகன், அழகி, மேலும் அக்கா செல்வி, மேலும் குணால், மாமன் குணால், அத்தி அதீஷ், மேலும் குருசாமி, சுந்தர குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பில் வீட்டுக்களை கூறுகின்றார்கள். இதே வாட்டை நாம் ஃபிளாக் ஊரைச் சேர்ந்த செந்தி கிருஷ்ணன் நாயர் தனது பிறந்தவற்றை நம் அன்புடன் வழங்கிக்கணும். அப்பா நாராயண், அம்மா சரதா, அப்பா அம்மா இந்திராணி, மேலும் வதந்த, மேலும் திவினா, கொடிப்புஜிலன், மதுரா, விதேசன், தினிவன், மேலும் வாணி, கிருஷ்ண நாயர் குடும்பத்தார், சங்கிலி, வீரன் குடும்பத்தார்கள் ஆகியோரின் சார்பிலும் நம் வீட்டுக்களை கூறுகின்றார்கள்.

அம்பர்லே சிறப்பாக இந்த பாடலை நாம் பார்க்க வசிக்கும் திரு வாசன் வீரச்சாமி அவரது பிறந்தவற்றை நாம் அன்புடன் வணங்குகின்றோம். அவருடைய மனைவி சுனிதா, மேலும் மகள் மந்தா, மேலும் கிருஷ்ணா, மெலிசா, சலீல், கேன், லிட்டில் கிபோ ஆகியோரின் சார்பில் வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள்.

அம்பர்லின் நவராத்திரி நாளில் புரட்டாசி விரதம் நன்னாளில் அன்னை துர்கை வெளும் திருமால் நமது நாட்டில் நிலவும் அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி நம் மக்கள் அனைவருக்கும் மன அமைதியையும் ஒற்றுமையும் நல்லிணக்கத்தையும் வழங்க வேண்டும் என்று மனதார வணங்குகின்றோம். கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.